0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்.
3: ஆகஸ்ட் 28, புனித அகுஸ்தினார். வடக்கு ஆப்பிரிக்காவில் தகாஸ்தே பகுதியில் வாழ்ந்த பத்ரீசியூஸ் மோனிகா பெற்றோருக்கு கிபி 354 ஆண்டு பிறந்தார் அகுஸ்தினார். ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்த அகுஸ்தினார் உலக இன்பங்களில் திளைத்து கிறிஸ்துவ விசுவாசத்தினை கைவிட்டார். தன் மேற்படிப்பிற்காக கார்த்தேஜ் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இவர் மணிக்கேயம் என்ற தப்பறை கொள்கையினை கடைபிடித்து வாழ்ந்தார். தன் மேற்படிப்பினை முடித்து பேராசிரியராக தன் பணியினை தொடங்கிய அகுஸ்தினார் அனைத்து மாணவர்களிடம் அன்போடு இருந்து தன் பணியினை செய்தார். கிபி 383 ஆண்டு தன் மறைமாவட்ட ஆயர் அம்புரோஸின் மறையுரையினால் ஈர்க்கப்பட்ட இவர் மணிக்கேயம் தப்பறை தவறு என்று உணர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அகுஸ்தினார் குருவாக விருப்பம் கொண்டு ஆயர் அம்புரோசியாரின் வழிகாட்டுதலின்படி தன் 32 வயதில் அருட்குருவானார். தன் 42 வயதில் ஆயராக உயர்த்தப்பட்டு ஆண்களுக்கென்று புதிய துறவர சபையினை துவங்கிய ஆயர் அகுஸ்தினார் கிபி 430 ஆண்டு ஆகஸ்ட் 28 நாள் விண்ணகமடைந்தார். உன் வாழ்வினில் நீ புரியும் செயல்களுக்கு நீயே முழு பொறுப்பினையும் ஏற்க வேண்டுமென்றும் உன் ஆன்மாவை இறைவனின் உதவியோடு மீட்டுக்கொள் என்றும் போதித்து நற்பண்புகளை விதைத்த ஆயர் அகுஸ்தினாரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித அகுஸ்தினார் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நற்பண்புகளை தேர்ந்து கொண்டு வாழ்வதற்கு உறுதியேற்போம்.
2: நேர்காணல்.
4: இனிய இதயங்களே, மறைக்கல்வி குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை அவர்களோடு நாம் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக நாம் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். கடந்த பகுதியில வந்து புதிய முறையில் எப்படி எல்லாம் நம் மறைக்கல்வியை பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லலாம், கற்பிக்கலாம் என்பதை பற்றி மிக அழகாக கூறியிருந்தீர்கள். மிக்க நன்றி. அந்த கருத்துக்களை எங்களுக்கு புதிய ஒரு அனுபவத்தை தந்தது. இப்பொழுதுனா ஃபாதர், எல்லா குழந்தைங்களுமே ஹீரோ வர்ஷிப்பர்ஸா தான் இருக்காங்க. ஒரு பக்கம் கடவுள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா ஹீரோஸ் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை அளவு இல்லைன்றத நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி நம்ம திரு அவையில நிறைய புனிதர்கள் இருக்கிறாங்க, புனிதர்களை நம்ம கொண்டாடுறோம். இந்த புனிதர்களை இந்த குழந்தைகளுடைய மனதில நம்ம எப்படி விதைக்கலாம், அவர்களை பற்றி நம்ம எப்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்பதை பற்றி பகிர்ந்து ஃபாதர்.
5: புனிதர்கள், நமக்கு புனிதர்கள்னு சொல்லும் போது பல தரப்பட்ட புனிதர்கள் இருக்கிறாங்க. அதுலேயும் நமக்கு நிறைய அறிமுகம் இல்லாத சிறார் இளையோர் புனிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு அந்த மறைக்கல்விக்கு ரொம்ப பயன்படுத்தலாம். ஏன்னா அவங்க புனிதர்கள் வீர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். நம்ம நம்ம மாணவர்களுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக அவங்க இருக்க முடியும். இப்ப அண்மையில உள்ள ஒரு இளம் புனிதர் சிறுவர் தான், 15 வயது, கார்லோ அக்யூட்டிஸ். அதை பொறுத்தவரையில இன்னைக்கு எல்லாரும் இணையதளத்தை பயன்படுத்துறாங்க. எதுக்காக பயன்படுத்துறாங்க? கார்லோவும் இணையதளத்தை பயன்படுத்தினா எதுக்காக பயன்படுத்தினாரு, அந்த டிஃபரன்ஸை பிள்ளைகளுக்கு காட்டலாம். அவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார்னது நமக்கு அதுக்குள்ள துணை கருவிகளோட பயன்படுத்தலாம். நீங்க அந்த மெத்தடாலஜி கேட்கும் போது இன்னொன்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம், இந்த நம்ம துணைக்கருவிகள் பயன்படுத்துற துணைக்கருவிகள் பயன்படும். நமக்கு அந்த வீடியோஸ் இதுகள் எல்லாம் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லும் போது வெறும் ஒரு வரலாற்று குறிப்பு அல்ல, அவங்களுடைய வேல்யூஸ் என்ன, அதுல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம், அந்த மாதிரிப்பட்ட இதுகள். என்னன்னா புனிதர்கள் நிறைய புனிதர்கள் அந்த காலத்திலேயோ அல்ல இப்பவும் தங்களை பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்றதுக்காக உயிரை கொடுத்தவங்க, அந்த அந்த மரிய குரேத்தி மாதிரி நிறைய புனிதர்கள் ஆகத்தா, அப்புறம் தார்சிசிங்கிற அந்த புனிதர் வந்து நற்கரணை பாதுகாக்கிறதுக்காக உயிரை கொடுத்தவர். இதே மாதிரி நிறைய இந்த புனிதர்கள்ட்ட இருந்து வடிவமைக்கிட்ட கதைகள் நிறைய இருக்குது. பேட்டர்னாக எடுத்து ஒரு கதையை உருவாக்குறது அதுவும் சிறார வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அது புனிதர் வரலாறுன்னு சொல்லும் போது நம்மள அப்படி இருக்க முடியாதுன்னு ஒரு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்க அந்த அவங்க அதே மாதிரி ஒரு கதையை உருவாக்கும் போது அதில் கொஞ்சம் கற்பனைகளை சேர்த்துக்கலாம், அப்படிப்பட்ட இதுகளும் பயன்படுத்திக்கிடலாம். இன்னொன்று பெரிய புனிதர்கள் கூட அவர்களுடைய அந்த சிறிய இளமை கால வாழ்வை பற்றினவ கிடைச்சதுன்னா அதுகளை சொல்ல அதுக்கு நல்ல வேடிக்கையான கதைகளும் உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புனித அந்தோனியார் சிறுவனாக இருக்கும் போது கண்ட ஒரு காட்சி
4: சொல்லுங்க.
5: அது என்ன சொல்லவா?
4: நான்
5: அவரு அந்த பீட சிறுவனாக இருந்தாராம். இருக்கும்போது ஒரு நேரம் திடீர்னு சிரிச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. இவர் ரொம்ப பக்தியா இருக்கக்கூடிய இந்த அந்தோனிய அந்த சிறுவன் பீடத்துல மாஸ் டைம்ல திருப்பள்ளி நேரத்துல சிரிச்சது எதுக்குன்னு பேரண்ட்ஸ் பிரிச்சு கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அப்போ சொல்லியிருக்காரு, நான் ஒரு காட்சி கண்டேன், அதான் சரி. என்ன காட்சி? ஒரு பேய் உட்கார்ந்து இங்க பேசிட்டு இருக்கிறவங்க பேரு தூங்குறவங்க பேர்லாம் எழுதிட்டே இருந்தது. அப்புறம் அதுக்கு எழுதி எழுதி பேப்பர் முடிஞ்சு போயிட்டுது. இனி பேப்பர் வேணும், பேப்பர் ஒன்றும் கிடைக்கல. என்ன பண்ணுச்சுன்னா அதோடைய தோலை உரிக்க ஆரம்பிச்சது. அது கால் முட்டில் கடிச்சு தோலை உரிச்சுட்டு அது தலை வந்து சோறில் இடிச்சுது. அது உடனே அதுக்கு வலிச்சுது, அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படின்னு. நீ என்ன பொய் சொல்றியான்னு சொன்ன உடனே அவரு கொண்டு வந்து காட்டினார், அந்த சோரை பாருங்க பேய் இடிச்சதுனால உடஞ்சிருக்கு பாத்தீங்களான்னு காட்டுறதாக ஒரு கதை. இது உண்மையே இருந்திருக்காது, ஒரு கதை தான். ஆனா எங்களுக்கு சிறுவ பருவத்துல அது எங்களுக்கு ஒரு சரி கோயிலிருந்து பேசக்கூடாது, பேசின பேய் பேரெழுப்பு இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை எங்களுக்கு கொடுக்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் எடுபடாது. இன்னைக்கு அதை வந்து நாங்க கோயிலிருந்து பேசுறது பிள்ளைகள் பேசுறது தூங்குறது எல்லாம் பெரிய பாவமாக்கிறது இல்லை. அவங்கள அவங்களுக்கு அதுதான் முடியும். அது நான் வந்து ஆமா சரி அது பிறகு சொல்றேன் ஒரு தடவை. இப்ப என்ன அது மாதிரி இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஆனா அதே நேரத்துல சில மீன்கள்ல சில கட்டுக்கதைகளும் உண்டு. ஒரு தடவை ஒரு மறைவுரையில சொன்னாரா புனித மிக்கேல் அதி தூதர் சிறுவனாக இருக்கும்போது ஒழுங்காக கோயிலுக்கு இப்படி எல்லாம் வந்து கதைகள் விடுறதும் உண்டு. அப்படி விடக்கூடாது. அதெல்லாம் கதைகள், அதாவது பொய்கள் புனைவுகள். ஒரு நாளைக்கு அது புனைவுன்னு தெரியும் போது எல்லாமே தலைகளை மாறிடும். அதனால உண்மை நடந்த கதைகளை அல்லது நடக்க வாய்ப்பு இருந்த கதைகளை உருவாக்கலாம், உருவாக்கி சொல்லலாம். அந்த முரண்பட்ட கதைகள் இல்லாம அந்த புனிதர்களை பற்றிய வாழ்க்கை கதைகளாக மாணவர்கள் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து மாடல்ஸ், முன்படிவங்கள். நம்ம எப்படி வாழலாம், எப்படி நமக்கு வரக்கூடிய இக்கட்டான சூழல்ல எப்படி நம்ம போகலாம், எப்படி கடவுளுடைய துணை நமக்கு கிடைக்கும். அவங்களுக்கு கடவுளுடைய துணை கிடைச்சது. பிறகு பல நேரங்களில் எப்படி ரொம்ப வீரத்தோடு அவங்க லைஃபை எதிர்கொண்டிருக்கிறாங்க, எப்படி அவங்க நேர்மையை வாழ்ந்திருக்கிறாங்க, இப்படி பல நல்ல பண்புகளுக்கு எடுத்துக்காட்டுகள் இந்த சிறிய புனிதர்கள், அதாவது இளம் புனிதர்கள் அல்லது பெரிய புனிதர்களுடைய இளமை பருவம். அதுகளெல்லாம் வந்து அவையெல்லாம் நமக்கு அந்த நம்ம மாணவர்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். முன்னாடி எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் போது ஒரு புனிதருடைய பேரை வைக்கிறது உண்டு. இப்ப எங்க இடத்துல அது மாறிட்டு எங்களுடைய அந்த பகுதியில இப்போ பேர்கள் எல்லாம் வந்து ரெண்டு வடமொழி எழுத்துல ரெண்டு எழுத்து சேர்த்தாச்சும் ஒரு பேராயிரும் அப்படி நிறைய பேர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரிதான் பேர் வைக்கிறாங்க. முன்னாடி இந்த புனிதர்கள் பேர் வைக்கும் போது யாருக்கு என்ன புனிதருங்கிறத பார்த்து கொஞ்சம் புனிதர்களை பற்றிய ஒரு உணர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது. இப்ப நம்ம அதை இனி திருப்பி தான் ஒரு முயற்சி எடுத்தா சொல்லிக் கொடுக்க வேண்டும் புனிதர்களை பற்றி. ஒரு அந்த இப்ப மறைக்கல்வியிலையும் நாங்க சில சமயங்கள் அந்த புனிதர்களை பற்றி எழுதுவோம். ஒரு முயற்சி என்னன்னா இவங்க அதுவும் இயேசு சபையினர், பிறகு நம்ம நம்வாழ் நியூ லீடர், அவங்க எல்லாம் சேர்ந்து முயற்சி எடுக்கிற அப்புறம் இந்த நம்ம சென்ட் பால்ஸ் மல்டிமீடியா எல்லாம் சேர்ந்து இந்த சிறுவர் புனிதர்களை பற்றி ஒரு 10 புஸ்தகம் எழுதணும்னு. இல்லை, முதல் புஸ்தகம் ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டு, அது கார்ல் அக்யூட்டஸை பற்றி. அப்புறம் அதிகம் அறியப்படாத புனிதர்களை பற்றி அவர்களை பற்றி எழுதணும் அப்படின்னு முயற்சி நாங்கள் எடுத்துருக்குறோம். நம்ம அதையும் மறைக்கல்விக்கு பயன்படுத்த, ஏன்னா குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கும்போது இந்த புனிதர்களை பற்றியுள்ள புஸ்தகங்களை கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி அது நல்ல ஒரு பணி இயேசு சபையினர் தான் செய்துட்டு இருந்தாங்க. நற்கட்டின வீரன், அதில் வந்து புனிதர்களுடைய வாழ்க்கை படக்கதையாக வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் நானும் வாசிச்சிருக்கிறேன் சின்ன வயசுல. அதெல்லாம் ஒரு நல்ல முயற்சியா இருந்தது. அதெல்லாம் ஏன் இப்ப வந்து வரலைங்கிறது தெரியல. அதே மாதிரி இன்னும் சில முயற்சிகள் எடுத்து இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுவும் அவங்க வந்து எடுத்துக்காட்டுகள் வாழ்க்கைக்கு. அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
4: தேங்க்யூ ஃபாதர்.
5: தேங்க்யூ.
4: நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து பெரியவங்க எல்லாம் பெரிய பெரிய புனிதர்கள், ரொம்ப ஃபேமஸான புனிதர்களை பத்தி தான் பேசுவோம். ஆனா அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்களாம் பெரியவங்க சாதிச்சுட்டாங்க அப்படின்பாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, சிறு பிள்ளை சிறு புனிதர்கள் அல்லது பெரும் புனிதர்கள் சிறு வயதில் என்னவெல்லாம் செய்தார்கள், எப்படி எல்லாம் இந்த பக்தி முயற்சியில் வளர்ந்தார்கள் ஒரு புனிதத்துவத்தை அடைவதற்கு அப்படின்றத நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி எளிய முறையில் விளக்கலாம் என்பதை பற்றி மிக தெளிவாகவும் அழகாகவும் விளக்கினீர்கள். உங்களுக்கு நன்றி ஃபாதர். மீண்டும் அது அடுத்த அமர்வில் உங்களை நான் சந்திக்கிறேன். அருட்தந்தை அவர்களோடு மிக அழகாக புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எவ்வாறெல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லலாம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டுமாக அடுத்த அமர்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. நன்றி.

0: செய்திகள்.
1: நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆன்மீக ஆதரவையும் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 27 வியாழனன்று திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிட்டு அனுப்பியுள்ள தந்தி செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, இறந்தவர்களின் ஆன்மாக்களை இறைவனின் இரக்கத்தில் ஒப்படைத்து அவர்களின் குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனது ஆன்மீக ரீதியிலான உடனிருப்பை உறுதிப்படுத்திய திருத்தந்தை, காணாமல் போன நூற்றுக்கணக்கான மக்களை தேடிவரும் மீட்புக் குழுவினருக்காகவும் இறைவேண்டல் செய்தார். அந்நாட்டின் சீனாவுடனான வடக்கு எல்லை அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளை நீர், சேறு மற்றும் இடிபாடுகள் கொண்ட ஒரு பெரும் வெள்ளம் அடித்து சென்றதில் நேபாளத்தில் 350 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 90 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். பக்கத்து நாடான திபேத்தியிலும் 100 காணாமல் போயுள்ளனர். இதன் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதியில் காணாமல் போனவர்களின் மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1500 உயர்ந்துள்ளது. இமயமலை பனிப்பாறையின் ஒரு பகுதி சரிந்ததால் இந்த பேரழிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இது திடீர் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி குடியிருப்பு பகுதிகளை அழித்துள்ளது. சாலைகள், பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் ஒரு முக்கிய எல்லைப் பகுதி ஆகியவை கடுமையாக சேதமடைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது.
2: போதைப்பொருள் பழக்கம், வன்முறை, வறுமை மற்றும் சமூக புறக்கணிப்பு ஆகியவற்றின் விளைவுகளால் அவதியுறும் குடும்பங்களுக்கு லத்தீன் அமெரிக்காவில் உள்ள திரு அவை உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 27 வியாழனன்று லத்தீன் அமெரிக்காவிற்கான திருத்தந்தை ஆணையம், செலம் மற்றும் அமெரிக்க நாடுகள் அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய லத்தீன் அமெரிக்காவில் போதைப்பொருள் பழக்கம் என்ற தலைப்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, போதைப்பொருளால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் தடுப்பு, மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்பில் திரு அவையின் முயற்சிகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய அமைப்புகளுடனான ஒத்துழைப்பு, அறிவியலுக்கும் இறை நம்பிக்கைக்கும் இடையிலான உரையாடல், கண்டங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்வதற்கான பொதுவான மொழியாக பயன்படும் இறை நம்பிக்கை ஆகியவற்றை கூட்டுறவிற்கான 4 பாலங்களாக திருத்தந்தை அடையாளம் காட்டியுள்ளார். மேலும் குடும்பத்தின் முக்கிய பங்கினை வலியுறுத்திய திருத்தந்தை, அதை இல்லத்திரு அவை என்றும் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான மிக முக்கியமான பாதுகாப்பு என்றும் விவரித்ததுடன், நல்ல குடும்பத்தை விட போதைப்பொருளுக்கு எதிராக சிறந்த பாதுகாப்பு வேறு எதுவும் இல்லை என்றும் கூறியுள்ளார்.
1: மேற்கு கரையை ஒரு சட்டமில்லாத நிலம் என்று வர்ணித்த எருசலேமின் இத்தாலியின் வழிபாட்டு முறையின் முதுபெரும் தந்தை கர்தினால் பியர் பத்திஸ்தா பிட்சபாலா அவர்கள், திறம்பட செயல்படும் பாதுகாப்பு அல்லது சட்ட கட்டுப்பாடுகள் எதுவும் இன்றி இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையிலான வன்முறை தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதாகவும் எச்சரித்தார். ரிமினி சந்திப்பின் இறுதி நாளில் உரையாற்றிய கர்தினால் பிட்சபாலா அவர்கள், வன்முறையை தடுக்க தூதரக முயற்சிகளை வலுப்படுத்துமாறு மேற்கத்திய நாடு

0: இஸ்ரேலர்கள் மற்றும் பாலஸ்தீனர்கள் தங்களின் சொந்த நிலத்தில் ஒரு வீட்டை பெறுவதற்கான ஒரு உரிமையை அங்கீகரிப்பதற்கான ஒரே வழி இரு நாடு தீர்வு மட்டுமே என்று பிட் சபாலா மீண்டும் உறுதிப்படுத்தினார்.
1: புனித அகுஸ்தினாரின் தாயாரான புனித மோனிகா கிபி 387 இத்தாலியின் ரோம் நகரின் ஒரு கடலோர பகுதியான ஆஸ்தியா திபெரினாவில் காலமானார். அவரது கல்லறை பல நூற்றாண்டுகளாக அங்கேயே இருந்தது. 1945 கண்டறியப்பட்ட தொல்பொருள் சான்றுகள் மூலம் ஆஸ்தியாவில் உள்ள புனித அவுரியா தேவாலயத்திற்கு அருகில் அவரது கல்லறை அமைந்திருந்த தொடக்ககால இடம் உறுதிப்படுத்தப்பட்டது. 1430 ஏப்ரல் மாதம் அகுஸ்தினிய துறவிகள் திருத்தந்தை 5 மார்ட்டின் அவர்களின் அனுமதியோடு மோனிகாவின் அருளீக்கங்களை தேடி அவற்றை புனித அவுரியாவின் பீடத்தின் அடியில் கண்டெடுத்தனர். அதே ஆண்டின் குருத்தொலை ஞாயிறன்று அந்த அருளீக்கங்கள் ரோம் நகரத்திற்கு கொண்டுவரப்பட்டு தொடக்கத்தில் சான் த்ரிபோனே அகுஸ்தினிய தேவாலயத்தில் வைக்கப்பட்டன. 1455 திருத்தந்தை 3 கலிஸ்தஸ் அவர்களின் ஆட்சியில் அவரது அருளீக்கங்கள் காம்போ மார்சியோவில் உள்ள புனித அகுஸ்தினார் பெருங்கோவிலுக்கு மிகவும் விமரிசையாக மாற்றப்பட்டு அங்கு அவரை கௌரவிக்கும் வகையில் ஒரு சிறப்பு சிற்றாலயமும் நினைவிடமும் அமைக்கப்பட்டன. 1758-1760 இடையில் பேராலயம் புதுப்பிக்கப்பட்ட போது புனித மோனிகாவின் அருளீக்கங்கள் கவனமாக ஆய்வு செய்யப்பட்டன. 1760 ஆகஸ்ட் 1 நடைபெற்ற அதிகாரப்பூர்வ ஆய்வில் அவரது பெயர் பொறிக்கப்பட்ட ஈய பத்தகம் உள்ளிட்ட அடையாள சான்றுகளின் அடிப்படையில் அந்த அருளீக்கங்கள் உறுதி செய்யப்பட்டன.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஆகஸ்ட் 28, புனித அகுஸ்தினார். வடக்கு ஆப்பிரிக்காவில் தகாஸ்தே பகுதியில் வாழ்ந்த பத்ரீசியூஸ் மோனிகா பெற்றோருக்கு கிபி 354 ஆண்டு பிறந்தார் அகுஸ்தினார். ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்த அகுஸ்தினார் உலக இன்பங்களில் திளைத்து கிறிஸ்துவ விசுவாசத்தினை கைவிட்டார். தன் மேற்படிப்பிற்காக கார்த்தேஜ் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இவர் மணிக்கேயம் என்ற தப்பறை கொள்கையினை கடைபிடித்து வாழ்ந்தார். தன் மேற்படிப்பினை முடித்து பேராசிரியராக தன் பணியினை தொடங்கிய அகுஸ்தினார் அனைத்து மாணவர்களிடம் அன்போடு இருந்து தன் பணியினை செய்தார். கிபி 383 ஆண்டு தன் மறைமாவட்ட ஆயர் அம்புரோஸின் மறையுரையினால் ஈர்க்கப்பட்ட இவர் மணிக்கேயம் தப்பறை தவறு என்று உணர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அகுஸ்தினார் குருவாக விருப்பம் கொண்டு ஆயர் அம்புரோசியாரின் வழிகாட்டுதலின்படி தன் 32 வயதில் அருட்குருவானார். தன் 42 வயதில் ஆயராக உயர்த்தப்பட்டு ஆண்களுக்கென்று புதிய துறவர சபையினை துவங்கிய ஆயர் அகுஸ்தினார் கிபி 430 ஆண்டு ஆகஸ்ட் 28 நாள் விண்ணகமடைந்தார். உன் வாழ்வினில் நீ புரியும் செயல்களுக்கு நீயே முழு பொறுப்பினையும் ஏற்க வேண்டுமென்றும் உன் ஆன்மாவை இறைவனின் உதவியோடு மீட்டுக்கொள் என்றும் போதித்து நற்பண்புகளை விதைத்த ஆயர் அகுஸ்தினாரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித அகுஸ்தினார் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நற்பண்புகளை தேர்ந்து கொண்டு வாழ்வதற்கு உறுதியேற்போம்.
1: நேர்காணல்.
3: இனிய இதயங்களே, மறைக்கல்வி குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை அவர்களோடு நாம் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக நாம் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். கடந்த பகுதியில வந்து புதிய முறையில் எப்படி எல்லாம் நம் மறைக்கல்வியை பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லலாம், கற்பிக்கலாம் என்பதை பற்றி மிக அழகாக கூறியிருந்தீர்கள். மிக்க நன்றி. அந்த கருத்துக்களை எங்களுக்கு புதிய ஒரு அனுபவத்தை தந்தது. இப்பொழுதெல்லாம் ஃபாதர், எல்லா குழந்தைங்களுமே ஹீரோ வர்ஷிப்பர்ஸா தான் இருக்காங்க. ஒரு பக்கம் கடவுள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா ஹீரோஸ் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை அளவு இல்லைன்றத நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி நம்ம திரு அவையில நிறைய புனிதர்கள் இருக்கிறாங்க, புனிதர்களை நம்ம கொண்டாடுறோம். இந்த புனிதர்களை இந்த குழந்தைகளுடைய மனதில நம்ம எப்படி விதைக்கலாம், அவர்களை பற்றி நம்ம எப்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்பதை பற்றி பகிர்ந்து.
4: புனிதர்கள், நமக்கு புனிதர்கள் சொல்லும் போது பல தரப்பட்ட புனிதர்கள் இருக்கிறாங்க. அதுலயும் நமக்கு நிறைய அறிமுகம் இல்லாத சிறார் இளையோர் புனிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு இந்த மறைக்கல்விக்கு ரொம்ப பயன்படுத்தலாம். ஏன்னா அவங்க புனிதர்கள் வீர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். நம்ம நம்ம மாணவர்களுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக அவங்க இருக்க முடியும். இப்ப அண்மையில உள்ள ஒரு இளம் புனிதர் சிறுவர் தான், 15 வயது, கார்லோ அக்யூட்டிஸ் பொறுத்தவரையில இன்னைக்கு எல்லாரும் இணையதளத்தை பயன்படுத்துறாங்க. எதுக்காக பயன்படுத்துறாங்க? கார்லோவும் இணையதளத்தை பயன்படுத்தினார், எதுக்காக பயன்படுத்தினார், அந்த டிஃபரன்ஸை பிள்ளைகளுக்கு காட்டலாம். அவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார்ன்னு நமக்கு அதுக்குள்ள துணைக்கருவிகளோட பயன்படுத்தலாம். நீங்கள் அந்த மெத்தடாலஜி கேட்கும்போது இன்னொன்று கூட சொல்லியிருந்திருக்கலாம், அந்த நம்ம துணைக்கருவிகள் பயன்படுத்துகிற துணைக்கருவிகள் வேண்டும். நமக்கு அந்த வீடியோஸ் இதுகளெல்லாம் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லும்போது வெறும் ஒரு வரலாற்று குறிப்பு அல்ல, அவங்களுடைய வேல்யூஸ் என்ன, அதில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், அந்த மாதிரிப்பட்ட இது. என்னென்னா புனிதர்கள், நிறைய புனிதர்கள் அந்த காலத்திலேயோ அல்ல இப்போவும் தங்களை பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்றதுக்காக உயிரை கொடுத்தவங்க, அந்த அந்த மரிய குரேத்தி மாதிரி நிறைய புனிதர்கள், ஆகத்தா அப்புறம் தார்சிஸ்ங்கிற அந்த புனிதர் வந்து நற்கரணை பாதுகாக்கிறதுக்காக உயிரை கொடுத்தவர். இதே மாதிரி நிறைய இந்த புனிதர்கள்ட்ட இருந்து வடிவமைக்கிட்ட கதைகள் நிறைய இருக்குது. பேட்டர்னாக எடுத்து ஒரு கதையை உருவாக்குறது, அதுவும் சிறார வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அது புனிதர் வரலாறுன்னு சொல்லும் போது நம்மள அப்படி இருக்க முடியாதுன்னு ஒரு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்க அந்த அவங்க அதே மாதிரி ஒரு கதையை உருவாக்கும் போது அதில் கொஞ்சம் கற்பனைகளையும் சேர்த்துக்கலாம், அப்படிப்பட்ட இதுகளும் பயன்படுத்திக்கிடலாம். இன்னொன்று, பெரிய புனிதர்கள் கூட அவர்களுடைய அந்த சிறிய இளமை கால வாழ்வை பற்றினவை கிடச்சிருந்தா அதுகளை சொல்ல, அதுக்கு நல்ல வேடிக்கையான கதைகளும் உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, புனித அந்தோனியார் சிறுவனாக இருக்கும் போது கண்ட ஒரு காட்சி
3: சொல்லுங்க.
4: அது என்ன சொல்லவா? என்ன, அவரு அந்த பீட சிறுவனாக இருந்தாரா, இருக்கும்போது ஒரு நேரம் திடீர்னு சிரிச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. இவர் ரொம்ப பக்தியா இருக்கக்கூடிய இந்த அந்தோனியார் அந்த சிறுவன் பீடத்துல மாஸ் டைம்ல திருப்பலி நேரத்துல சிரிச்சது எதுக்குன்னு பேரண்ட்ஸ் பிரிச்சு கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அப்போ சொல்லியிருக்காரு, நான் ஒரு காட்சி கண்டேன், அதான் சிரிச்சு. என்ன காட்சி? ஒரு பேய் உட்கார்ந்து இங்க பேசிட்டு இருக்கிறவங்க பேரு, தூங்குறவங்க பேர்லாம் எழுதிட்டு இருந்தது. அப்புறம் அதுக்கு எழுதி எழுதி பேப்பர் முடிஞ்சு போயிட்டுது. இனி பேப்பர் வேணும், பேப்பர் ஒன்றும் கிடைக்கல. என்ன பண்ணுச்சுன்னா அதோடைய தோலை உரிக்க ஆரம்பிச்சது. அதை கால் முட்டில் கடிச்சு தோலை உரிச்சிட்டு தலை வந்து சுவரில் இடிச்சுது. அது உடனே அதுக்கு வலிச்சுது, அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படின்னு. நீ என்ன பொய் சொல்றியான்னு சொன்ன உடனே அவரு கொண்டு வந்து காட்டினார், அந்த சுவரை பாருங்க, பேய் இடிச்சதுனால உடஞ்சிருக்கு பாத்தீங்களா, கட்டுறதாக ஒரு கதை. இது உண்மையே இருந்திருக்காது, ஒரு கதை தான். ஆனா எங்களுக்கு சிறுவ பருவத்துல அது எங்களுக்கு ஒரு சரி, கோயில இருந்து பேசக்கூடாது, பேசினா பேய் பேர் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை எங்களுக்கு கொடுக்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் எடுபடாது. இன்னைக்கு அதை வந்து நாங்க கோயில இருந்து பேசுறது, பிள்ளைகள் பேசுறது, தூங்குறது எல்லாம் பெரிய பாவமா கருதுறது இல்லை. அவங்கள அவங்களுக்கு அதுதான் முடியும். அது நான் வந்து ஆமா சரி, அது பிறகு சொல்றேன் ஒரு தடவை. இப்ப என்ன, அது மாதிரி இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையில நடந்த, ஆனா அதே நேரத்துல சில மீன்கள்ல சில கட்டு கதைகளும் உண்டு. ஒரு தடவை ஒருவர் மறையுறையில சொன்னாராம், புனித மிக்கேல் தூதர் சிறுவனாக இருக்கும்போது ஒழுங்காக கோயிலுக்கு, இப்படி எல்லாம் வந்து கதைகள் விடுறதும் உண்டு. அப்படி விடக்கூடாது. அதெல்லாம் கதைகள், அதாவது பொய்கள், புனைவுகள். ஒரு நாளைக்கு அது புனைவுன்னு தெரியும் போது எல்லாமே தலைகளா மாறிடும். அதனால உண்மை நடந்த கதைகளை அல்லது நடக்க வாய்ப்பு இருந்த கதைகளை உருவாக்கலாம், உருவாக்கி சொல்லலாம். அந்த முரண்பட்ட கதைகள் இல்லாம அந்த புனிதர்களை பற்றிய வாழ்க்கை கதைகளாக மாணவர்கள் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து மாடல்ஸ், முன்படிவங்கள். நம்ம எப்படி வாழலாம், எப்படி நமக்கு வரக்கூடிய இக்கட்டான சூழல்ல எப்படி நம்ம போகலாம், எப்படி கடவுளுடைய துணை நமக்கு கிடைக்கும். அவங்களுக்கு கடவுளுடைய துணை கிடைச்சது. பிறகு பல நேரங்களில் எப்படி ரொம்ப வீரத்தோடு அவங்க லைஃபை எதிர்கொண்டிருக்கிறாங்க, எப்படி அவங்க நேர்மையை வாழ்ந்திருக்கிறாங்க, இப்படி பல நல்ல பண்புகளுக்கு எடுத்துக்காட்டுகள் இந்த சிறிய புனிதர்கள், அதாவது இளம் புனிதர்கள் அல்லது பெரிய புனிதர்களுடைய இளமை பருவம். அதுகளெல்லாம் வந்து அவையெல்லாம் நமக்கு அந்த நம்ம மாணவர்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். முன்னாடி எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது ஒரு புனிதருடைய பேரை வைக்கிறது உண்டு. இப்ப எங்க இடத்துல அது மாறிட்டு, எங்களுடைய அந்த பகுதியில இப்ப பேர்கள் எல்லாம் வந்து ரெண்டு வடமொழி எழுத்துல ரெண்டு எழுத்து சேர்த்தாச்சும் ஒரு பேராயிரும் அப்படி நிறைய பேர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரிதான் பேர் வைக்கிறாங்க. முன்னாடி இந்த புனிதர்கள் பேர் வைக்கும் போது யாருக்கு என்ன புனிதருங்கிறத பார்த்து கொஞ்சம் புனிதர்களை பற்றிய ஒரு உணர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது. இப்ப நம்ம அதை இனி திருப்பி தான் ஒரு முயற்சி எடுத்தா சொல்லிக் கொடுக்க வேண்டும் புனிதர்களை பற்றி. ஒரு அந்த இப்ப மறைக்கல்வியிலையும் நாங்க சில சமயங்கள் அந்த புனிதர்களை பற்றி எழுதுவோம். ஒரு முயற்சி என்னன்னா இவங்க அதுவும் இயேசு சபையினர், பிறகு நம்ம நம் வாழ் நியூ லீடர், அவங்க எல்லாம் சேர்ந்து முயற்சி எடுக்கிற அப்புறம் இந்த நம்ம சென்ட் பால்ஸ் மல்டி மீடியா எல்லாம் சேர்ந்து இந்த சிறுவர் புனிதர்களை பற்றி ஒரு 10 புஸ்தகம் எழுதணும்னு. இல்ல முதல் புஸ்தகம் ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டு, அது கார்ல் அக்யூட்டஸ் பற்றி. அப்புறம் அதிகம் அறியப்படாத புனிதர்களை பற்றி அவர்களை பற்றி எழுதணும் அப்படின்ற முயற்சி நாங்க எடுத்திருக்கிறோம். நம்ம அதையும் மறைக்கல்விக்கு பயன்படுத்த, ஏன்னா குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கும் போது இந்த புனிதர்களை பற்றியுள்ள புஸ்தகங்களை கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி அது நல்ல ஒரு பணி இயேசு சபையினர் தான் செய்துட்டு இருந்தாங்க. நற்கட்டின வீரன், அதுல வந்து புனிதர்களுடைய வாழ்க்கை படக்கதையாக வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் நானும் வாசிச்சிருக்கிறேன் சின்ன வயசுல. அதெல்லாம் ஒரு நல்ல முயற்சியா இருந்தது. அதெல்லாம் ஏன் இப்ப வந்து வரலைங்கிறது தெரியல. அதே மாதிரி இன்னும் சில முயற்சிகள் எடுத்து இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுவும் அவங்க வந்து எடுத்துக்காட்டுகள் வாழ்க்கைக்கு. அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
3: தேங்க்யூ ஃபாதர்.
4: தேங்க்யூ.
3: நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து பெரியவங்க எல்லாம் பெரிய பெரிய புனிதர்கள், ரொம்ப ஃபேமஸான புனிதர்களை பத்தி தான் பேசுவோம். ஆனா அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்களாம் பெரியவங்க சாதிச்சுட்டாங்க அப்படின்பாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, சிறு பிள்ளை சிறு புனிதர்கள் அல்லது பெரும் புனிதர்கள் சிறு வயதில் என்னவெல்லாம் செய்தார்கள், எப்படியெல்லாம் இந்த பக்தி முயற்சியில் வளர்ந்தார்கள் ஒரு புனிதத்துவத்தை அடைவதற்கு அப்படின்றத நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி எளிய முறையில் விளக்கலாம் என்பதை பற்றி மிக தெளிவாகவும் அழகாகவும் விளக்கினீர்கள். உங்களுக்கு நன்றி ஃபாதர். மீண்டும் அது அடுத்த அமர்வில் உங்களை நான் சந்திக்கிறேன். அருட்தந்தை அவர்களோடு மிக அழகாக புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எவ்வாறெல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லலாம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஆக அடுத்த அமர்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. நன்றி.

0: செய்திகள்.
1: நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆன்மீக ஆதரவையும் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 27 வியாழனன்று திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிட்டு அனுப்பியுள்ள தந்தி செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, இறந்தவர்களின் ஆன்மாக்களை இறைவனின் இரக்கத்தில் ஒப்படைத்து அவர்களின் குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனது ஆன்மீக ரீதியிலான உடனிருப்பை உறுதிப்படுத்திய திருத்தந்தை, காணாமல் போன நூற்றுக்கணக்கான மக்களை தேடி வரும் மீட்புக் குழுவினருக்காகவும் இறைவேண்டல் செய்தார். அந்நாட்டின் சீனாவுடனான வடக்கு எல்லை அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளை நீர், சேறு மற்றும் இடிபாடுகள் கொண்ட ஒரு பெரும் வெள்ளம் அடித்து சென்றதில் நேபாளத்தில் 350 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 90 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். பக்கத்து நாடான திபேத்தியிலும் 100 காணாமல் போயுள்ளனர். இதன் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதியில் காணாமல் போனவர்களின் மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1500 உயர்ந்துள்ளது. இமயமலை பனிப்பாறையின் ஒரு பகுதி சரிந்ததால் இந்த பேரழிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இது திடீர் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி குடியிருப்பு பகுதிகளை அழித்துள்ளது. சாலைகள், பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் ஒரு முக்கிய எல்லைப்பகுதி ஆகியவை கடுமையாக சேதமடைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது.
2: போதைப்பொருள் பழக்கம், வன்முறை, வறுமை மற்றும் சமூக புறக்கணிப்பு ஆகியவற்றின் விளைவுகளால் அவதியுறும் குடும்பங்களுக்கு லத்தீன் அமெரிக்காவில் உள்ள திரு அவை உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 27 வியாழனன்று லத்தீன் அமெரிக்காவிற்கான திருத்தந்தை ஆணையம், செலம் மற்றும் அமெரிக்க நாடுகள் அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய லத்தீன் அமெரிக்காவில் போதைப்பொருள் பழக்கம் என்ற தலைப்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, போதைப்பொருளால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் தடுப்பு, மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்பில் திரு அவையின் முயற்சிகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய அமைப்புகளுடனான ஒத்துழைப்பு, அறிவியலுக்கும் இறை நம்பிக்கைக்கும் இடையிலான உரையாடல், கண்டங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்வதற்கான பொதுவான மொழியாக பயன்படும் இறை நம்பிக்கை ஆகியவற்றை கூட்டுறவிற்கான 4 பாலங்களாக திருத்தந்தை அடையாளம் காட்டியுள்ளார். மேலும் குடும்பத்தின் முக்கிய பங்கினை வலியுறுத்திய திருத்தந்தை, அதை இல்லத்திரு அவை என்றும் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான மிக முக்கியமான பாதுகாப்பு என்றும் விவரித்ததுடன், நல்ல குடும்பத்தை விட போதைப்பொருளுக்கு எதிராக சிறந்த பாதுகாப்பு வேறு எதுவும் இல்லை என்றும் கூறியுள்ளார்.
1: மேற்கு கரையை ஒரு சட்டமில்லாத நிலம் என்று வர்ணித்த எருசலேமின் இத்தாலியின் வழிபாட்டு முறையின் முதுபெரும் தந்தை கர்தினால் பியர் பத்திஸ்தா பிட்சபாலா அவர்கள், திறம்பட செயல்படும் பாதுகாப்பு அல்லது சட்ட கட்டுப்பாடுகள் எதுவும் இன்றி இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையிலான வன்முறை தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதாகவும் எச்சரித்தார். ரிமினி சந்திப்பின் இறுதி நாளில் உரையாற்றிய கர்தினால் பிட்சபாலா அவர்கள் வன்முறையை தடுக்க தூதரக முயற்சிகளை வலுப்படுத்துமாறு மேற்கத்திய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்ததுடன், தூதரக பேச்சுவார்த்தையில் சில பலவீனங்கள் இருந்தாலும் ஆயுதங்கள் மற்றும் இராணுவ படையை பயன்படுத்தாமல் மோதல்களை தீர்ப்பதற்கு அதுவே சிறந்த வழி என்று வலியுறுத்தினார். காசா குறித்து பேசிய அவர், அங்குள்ள மனிதநேய சூழலை மிகவும் மோசமடைந்துள்ளதாகவும், அதே வேளையில் நம்பிக்கையை உடனடியாக எட்டக்கூடிய ஒரு அரசியல் தீர்வாக கருதி குழப்பம் அடையக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். உண்மையான நம்பிக்கை என்பது மனிதர்களுக்கு இடையேயான சந்திப்புகள், இறை நம்பிக்கை மற்றும் ஒருவரை ஒருவர் மனித தன்மையற்று நடத்துவதை மறுக்கும் மனிதர்கள் மூலமாகவே வளர்கிறது என்று அவர் விளக்கினார். இஸ்ரேலர்கள் மற்றும் பாலஸ்தீனர்கள் தங்களின் சொந்த நிலத்தில் ஒரு வீட்டை பெறுவதற்கான ஒரு உரிமையை அங்கீகரிப்பதற்கான ஒரே வழி இரு நாடு தீர்வு மட்டுமே என்று பிட்சபாலா மீண்டும் உறுதிப்படுத்தினார்.
2: புனித அகுஸ்தினாரின் தாயாரான புனித மோனிகா KP 387 இத்தாலியின் ரோம் நகரின் ஒரு கடலோர பகுதியான ஆஸ்தியா திபெரினாவில் காலமானார். அவரது கல்லறை பல நூற்றாண்டுகளாக அங்கேயே இருந்தது. 1945 கண்டறியப்பட்ட தொல்பொருள் சான்றுகள் மூலம் ஆஸ்தியாவில் உள்ள புனித அவுரியா தேவாலயத்திற்கு அருகில் அவரது கல்லறை அமைந்திருந்த தொடக்ககால இடம் உறுதிப்படுத்தப்பட்டது. 1430 ஏப்ரல் மாதம் அகுஸ்தினிய துறவிகள் திருத்தந்தை 5 மார்ட்டின் அவர்களின் அனுமதியோடு மோனிகாவின் அருளீக்கங்களை தேடி அவற்றை புனித அவுரியாவின் பீடத்தின் அடியில் கண்டெடுத்தனர். அதே ஆண்டின் குருத்தோலை ஞாயிறன்று அந்த அருளீக்கங்கள் ரோம் நகரத்திற்கு கொண்டு வரப்பட்டு தொடக்கத்தில் சான் போனே அகுஸ்தினிய தேவாலயத்தில் வைக்கப்பட்டன. 1455 திருத்தந்தை மூன்றாம் கலிஸ்டஸ் அவர்களின் ஆட்சியில் அவரது அருளீக்கங்கள் காம்போ மார்சியோவில் உள்ள புனித அகுஸ்தினார் பெருங்கோவிலுக்கு மிகவும் விமரிசையாக மாற்றப்பட்டு அங்கு அவரை கௌரவிக்கும் வகையில் ஒரு சிறப்பு சிற்றாலயமும் நினைவிடமும் அமைக்கப்பட்டன. 1758 to 1760 இடையில் பேராலயம் புதுப்பிக்கப்பட்ட போது புனித மோனிகாவின் அருளீக்கங்கள் கவனமாக ஆய்வு செய்யப்பட்டன. 1760 August 1 நடைபெற்ற அதிகாரப்பூர்வ ஆய்வில் அவரது பெயர் பொறிக்கப்பட்ட ஈய பத்தகம் உள்ளிட்ட அடையாள சான்றுகளின் அடிப்படையில் அந்த அருளீக்கங்கள் உறுதி செய்யப்பட்டன.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஆகஸ்ட் 29, புனித திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுதல். தாய் திருச்சபை திருமுழுக்கு யோவான் தலைவெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டதினை நினைவு கூறுகின்றது. குழந்தை பேறு இல்லாமல் மனத்துயரோடு வாழ்ந்த எலிசபெத் செக்கரியா பெற்றோருக்கு கிமு 6 பிறந்தார் திருமுழுக்கு யோவான். புதிய எலியா என்று முன்குறிக்கப்பட்ட இவர் தன் உடையாலும் மற்றும் பாலைவனத்தில் வாழ்ந்ததாலும் எலியாவை நினைவுபடுத்துபவராக விளங்கினார். தன் சீடர்களிடம் நோன்பிருந்து ஜெபிக்குமாறு கூறிய இவர் மக்களிடம் பாவங்களை அறிக்கையிடவும் திருமுழுக்கு பெறவும் அழைப்பு விடுத்தார். நீதியினை கடைபிடிக்காமல் அபிரகாமின் பிள்ளைகளாக இருப்பதில் எவ்வித பயனும் இல்லை என்பதனை போதித்த திருமுழுக்கு யோவான் வரி தண்டுவோர், படைவீரர் மற்றும் மறிநூல் அறிஞர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டினார். அதிகார வர்க்கத்தினரை விரியன் பாம்பு குட்டிகளே என்றும், ஏற்கனவே மரங்களின் வேர் அருகே கோடாரி வைத்தாயிற்று, நற்கனி தரா மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்றும் மக்களிடம் கடுமையாக எச்சரித்தார். ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக மக்களை தயார் செய்து ஆண்டவர் இயேசுவுக்கு திருமுழுக்களித்த யோவான், அரசன் ஏரோதுவின் மனைவியான ஏரோதியாளின் சூழ்ச்சியினால் தலை வெட்டப்பட்டு விண்ணகம் சென்றார். ஆண்டவரின் வருகையினை இவ்வுலகிற்கு அறிவித்து நல்வழியினை தேர்ந்து கொண்டு வாழ்வதற்கு அறிவுறுத்திய திருமுழுக்கு யோவானை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டு கொலையுண்டதினை நினைவு கூறும் நாம் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.

கிறிஸ்தவ வாழ்வின் எளிமையையும் ஆன்மீக ஆழத்தையும் இறை வல்லமையையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு உன்னதமான ஜெபம் உண்டென்றால் அது ஜெபமாலை ஜெபம்தான். இது எளியவர்களின் ஆன்மீக ஆயுதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஜெபத்தின் நாயகியாகவும் கருணையின் ஊற்றாகவும் கத்தோலிக்க திருச்சபையினால் போற்றப்படுபவரே ஜெபமாலை அன்னை. மிகவும் சிக்கலான சூழல்களிலும் வாழ்வின் போராட்டங்களிலும் அமைதியையும் வெற்றியையும் தேடித்தரும் ஒரு பாலமாக இந்த ஜெபமாலை அன்னை நமக்கு திகழ்கிறார். ஜெபமாலையின் அடிப்படை என்பது கர்த்தர் கற்பித்த ஜெபம் மற்றும் மங்கள வார்த்தை ஜெபம் ஆகிய இரண்டு எளிய ஜெபங்களை உள்ளடக்கியது. இவை விசுவாசிகளின் முதல் நம்பிக்கை முயற்சிகளாக திருச்சபையில் காலம் காலமாக நிலை பெற்றுள்ளன. இந்த ஜெபமாலை வழங்கப்பட்ட வரலாற்று பின்னணியை திரும்பி பார்த்தால் கிபி 1214 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் தூலூஸ் நகருக்கு அருகிலுள்ள ஒரு காட்டில் நிகழ்ந்த அற்புதத்தை நாம் அறியலாம். அக்காலத்தில் புனித டோம்னிக் என்பவர் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் தவறான கருத்துக்களை திருத்துவதற்கும் இடைவிடாது உழைத்தார். தனது முயற்சிக்கு ஒரு பெரும் பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த காட்டில் 3 பகல் மற்றும் 3 இரவுகள் கண்ணீரோடு ஜெபித்து கடும் தவம் மேற்கொண்டார். தனது உடல் புண்ணாகும் அளவிற்கு தவம் இருந்த அவர் இறுதியில் மயக்க நிலையில் விழுந்தபோதுதான் விண்ணுலக அரசியான அன்னை மரியாள் அவருக்கு காட்சியளித்தார். 3 வானதூதர்களுடன் காட்சியளித்த அன்னை மரியாள், உன் போராட்டத்தில் உனக்கு வெற்றியையும் மனமாற்றத்தையும் பெற்றுத்தரும் வலிமையான ஆயுதம் மங்கள வார்த்தை ஜெபம்தான். இதையே ஒரு ஜெபமாலையாக நீ மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று புனித டோம்னிக்கிடம் கூறினார். இதுவே ஜெபமாலை அன்னை மரியாளின் கரங்களால் திருச்சபைக்கு வழங்கப்பட்ட ஒரு புனிதமான தருணமாகும். அன்று முதல் இன்று வரை பல கோடி மக்களின் வாழ்வில் கஷ்டங்களை நீக்கி அமைதியை கொண்டு வரும் ஒரு அருள் சாதனமாக இந்த ஜெபமாலை இருந்து வருகிறது. புனித டோம்னிக் அன்னையிடமிருந்து ஜெபமாலையை பெற்றுக்கொண்ட பிறகு அதனை ஒரு மாபெரும் ஆன்மீக ஆயுதமாக கையில் ஏந்தி தூலூஸ் பட்டணத்திற்கு சென்றார். அவர் அங்கே பிரசங்கிக்க தொடங்கிய போது யாரும் எதிர்பாராத விதமாக பயங்கரமான புயல் வீசியது. பூமி அதிர்ந்து இடியும் மின்னலும் வானை பிளந்தன. கதிரவனின் ஒளியும் மங்கியதால் மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்தனர். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றங்கள் மக்கள் தங்கள் தவறான வழிகளை விட்டுவிட்டு உண்மையான இறைப்பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாகவும் அடையாளமாகவும் அமைந்தது. அந்த பரபரப்பான சூழலில் அங்கிருந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னையின் திருப்பிடம் ஒரு பெரும் அதிசயத்தை நிகழ்த்தியது. அனைவரது கண்களுக்கு முன்னாலேயே அந்த திருப்பிடம் மும்முறை தனது கரங்களை வான்நோக்கி விரித்தது. அன்னையின் இந்த செயல் ஜெபமாலை பக்தி என்பது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதையும் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்தியது. திருச்சபை மரபின்படி உண்மையுடனும் பக்தியுடனும் ஜெபமாலை ஜெபிப்பவர்களுக்கு அன்னை மரியாள் சில உன்னதமான வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். அதன்படி இந்த ஜெபத்தை சொல்லும் விசுவாசிகள் எக்காலத்திலும் தீய சக்திகளால் வீழ்த்தப்பட மாட்டார்கள். அவர்கள் அகால மரணத்திற்கு ஆளாகாமல் எப்போதும் இறை அருளின் அரவணைப்பிலேயே வாழ்வார்கள். குறிப்பாக ஒருவரது இறுதி மூச்சு பிரியும் நேரத்தில் அன்னை அவர்களுக்கு துணையாக இருந்து விண்ணக மகிழ்ச்சியில் பங்கு பெறச் செய்வார் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இன்றும் பல கோடி குடும்பங்களில் இந்த ஜெபமாலை ஒரு பெரும் பாதுகாப்பு கவசமாக இருந்து வருகிறது. பழைய ஏற்பாட்டில் தாவீது மன்னர் பாடிய 150 திருப்பாடல்கள் எவ்வளவு முக்கியமோ அதேபோல புதிய ஏற்பாட்டு காலத்தில் 150 ஜெபமாலை மணிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. படிக்க தெரியாத எளிய மக்களும் இறைவனை புகழ வேண்டும் என்பதற்காகவே இந்த ஜெபமாலை முறை உருவானது. அதனால்தான் ஜெபமாலை இன்றும் ஏழைகளின் சங்கீதம் என்று அன்போடு அழைக்கப்படுகிறது. இது வெறும் மணிகளின் கோர்வை அல்ல, விசுவாசிகளின் ஆன்மீக பொக்கிஷம். ஜெபமாலை என்பது ஒரு தியான ஜெபம். இதில் இயேசுவின் வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளான மகிழ்ச்சி, துன்பம்,
மகிமை மற்றும் ஒளிநிறை மறையுண்மைகளை நாம் தியானிக்கின்றோம். இது வெறும் உதடுகளால் சொல்லப்படும் ஜபம் அல்ல, மாறாக நம் இதயத்தால் உணரப்படும் ஒரு பயணம். அதனால்தான் கத்தோலிக்க திருச்சபை ஜபமாலையை விசுவாசிகளின் ஆன்மீக கவசம் என்று அழைக்கிறது. குடும்பங்களுக்குள் சமாதானத்தை நிலைநாட்ட இதுவே மிக சிறந்த வழியாகும். சென்னையின் ஆன்மீக வரலாற்றில் ஜபமாலை அன்னைக்கு ஒரு தனியிடம் உண்டு. குறிப்பாக சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஜபமாலை அன்னை தேவாலயம் இதற்கு ஒரு வரலாற்று சாட்சியாகும். 18 மற்றும் 19 நூற்றாண்டுகளில் போர்த்துகீசியர்கள் மற்றும் பிரெஞ்சு மறைப்பணியாளர்களால் இந்த பக்தி சென்னையில் மிக ஆழமாக வேரூன்றியது. இன்றும் இந்த தேவாலயம் சென்னை நகரின் ஒரு முக்கிய ஆன்மீக மையமாக திகழ்கிறது. இந்த தேவாலயம் உருவானதற்கு மக்களின் நேரடி அனுபவங்களே அடித்தளமாக அமைந்தன. நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடைந்தது மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அன்னை அற்புதம் செய்தது போன்ற எண்ணற்ற நன்மைகளை மக்கள் பெற்றனர். ஒரு ஆலயம் என்பது வெறும் கற்களால் கட்டப்பட்டது மட்டுமல்ல, மக்களின் நம்பிக்கையாலும் நன்றியாலும் கட்டப்பட்டது என்பதற்கு இந்த ஆலயம் ஒரு சிறந்த உதாரணம். ஜெபமாலை ஜெபித்ததின் மூலம் தங்கள் வாழ்வு தலைகீழாக மாறிய அனுபவங்கள். ஜெபமாலை என்பது வெறும் சொற்களின் அடுக்கு அல்ல, அது ஒரு குடும்பத்தை ஒன்றிணைக்கும் ஒரு மிக சிறந்த கருவி. ஒன்றாக ஜெபிக்கும் குடும்பம் ஒன்றாகவே நிலைத்திருக்கும் என்ற வாக்கிற்கு இணங்க மாலையில் குடும்பமாக அமர்ந்து சொல்லும் ஜெபமாலை உறவுகளுக்குள் இருக்கும் கசப்புகளை நீக்கி அன்பை பலப்படுத்துகிறது. இன்றைய இயந்திரத்தனமான வாழ்வில் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் இந்த ஜெப நேரமே ஒரு பாலமாக அமைகிறது. மேலும் அன்னை மரியாள் இந்த ஜெபமாலையை நமக்கு வழங்கியது நாம் வாழ்வின் சவால்களைக் கண்டு அஞ்சுவதற்காக அல்ல, மாறாக அவற்றை சரியான மனப்பக்குவத்தோடு எதிர்கொள்வதற்காகவே. ஒவ்வொரு ஜெபமாலை மணியும் நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான், நீ தனிமையில் இல்லை, உனக்காக பரிந்து பேச ஒரு தாய் இருக்கிறாள். எனவே இக்கட்டான நேரங்களில் நம் கவலைகளை எண்ணி புலம்புவதை விட அந்த நேரத்தை ஜெபமாக மாற்றும் போது நம் உள்ளத்தின் ஒரு தெய்வீக அமைதி பிறப்பதை நாம் உணர முடியும். ஜெபமாலை அன்னை நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஒரு பெரும் புகலிடமாகவும் சோர்வுற்றவர்களுக்கு புதிய தெம்பூட்டும் ஊற்றாகவும் விளங்குகிறார். நம் வாழ்வின் சிக்கல்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அமைதியான ஜெபத்தின் மூலம் அவற்றிற்கு தீர்வு காண முடியும் என்பதை அன்னை நமக்கு உணர்த்துகிறார். கையில் ஜெபமாலையோடும் இதயத்தில் உறுதியான நம்பிக்கையோடும் நாம் பயணிக்க தொடங்கினால் நம் வாழ்வின் போராட்டங்கள் அனைத்தும் வெற்றிகளாக மாறும்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அன்பின் மகிழ்ச்சி என்ற திருத்தூது அறிவுரை மடலின் 10வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வரும் அக்டோபர் 14 அன்று இடம்பெறும் ஒரு சந்திப்பின் நிறைவில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்ற உள்ளார். நவீன உலகில் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை குறித்து 2 ஆண்டுகள் ஆயர்கள் மாமன்ற கூட்டத்தில் விவாதித்த பிறகு 2016 புனித யோசேப்பின் பெருவிழா நாளான மார்ச் 19 அன்று இந்த ஆவணம் வெளியிடப்பட்டது. இந்த திருத்தூது மடல் வெளியிடப்பட்டதன் 10வது ஆண்டு நிறைவையொட்டி அதன் போதனைகளை பிரதிபலிக்கவும் இன்றைய குடும்பங்களுக்கு நற்செய்தியை எவ்வாறு சிறப்பாக அறிவிப்பது என்பது குறித்து கலந்துரையாடவும் உலகம் முழுவதிலும் உள்ள ஆயர் பேரவைகளின் தலைவர்களை ரோம் நகருக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைத்துள்ளார். வரவிருக்கும் வாரங்களில் திருத்தந்தை அவர்கள் பல முக்கியமான திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்க உள்ளார். ரோம் நகருக்கு அருகிலுள்ள ஜனாசானோ

0: இருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, அமெரிக்கா முழுவதும் தேவையில் உள்ள மக்களுக்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வரும் அச்சபையின் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கடவுள் தங்களுக்கு அளித்துள்ள வரங்களையும் திறமைகளையும் தாராளமாக பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர்கள் தங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு வலுவான சாட்சியம் அளிப்பதோடு இறையரசை கட்டி எழுப்புவதற்கும் பங்களிக்கிறார்கள் என்று திருத்தந்தை கூறினார். மிகவும் தேவையில் இருப்போருக்கு அவர்கள் ஆற்றும் சேவையை இயேசு கிறிஸ்துவின் வழிகாட்டுதலுடன் தொடர்ந்து மேற்கொள்ளும் வகையில் அவருடனான தங்களது உறவை மேலும் ஆழப்படுத்துமாறு திருத்தந்தை அவர்களை ஊக்குவித்தார். மேலும் இறைவேண்டலும் சமூக நீதியும் வெறும் ஒன்றுக்கொன்று துணையாக நிற்பவை மட்டுமல்ல, அவை உண்மையில் பிரிக்க முடியாதவை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இறைவேண்டலை நடைமுறை சேவையுடன் இணைத்த புனிதரின் முன்மாதிரியை பின்பற்றுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார்.
1: எண்ணிம தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டில் பொது நன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், மனித குலம் தன் சொந்த கண்டுபிடிப்புகளுக்கே இரையாகும் ஆபத்து உள்ளது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கவலை தெரிவித்தார். ஆகஸ்ட் 28 வெள்ளியன்று உலகளாவிய நிர்வாக அறிவியல் கழகத்தின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, மனித குலத்தின் நலம் ஒருபோதும் தனிப்பட்ட ஆதாயங்களுக்கு பலியாகிவிடக் கூடாது என்றும் வலியுறுத்தினார். 1930 தொடங்கப்பட்டு சமூகத்தின் மாறிவரும் தேவைகளுக்கு பொது அதிகார அமைப்புகள் பதிலளிக்க உதவுவதற்காக பணியாற்றி வரும் இந்த அமைப்பில் திருப்பிடமும் ஓர் உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: ரஷ்யாவில் உள்ள கத்தோலிக்க திருவையை அமைதி, உரையாடல் மற்றும் ஒற்றுமையின் சாட்சியாக விளங்குமாறு பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலரான பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் வலியுறுத்தினார். மாஸ்கோவிற்கு மேற்கொண்ட பயணத்தின் நிறைவில் இவ்வாறு கூறிய பேராயர் பால் அவர்கள், அங்குள்ள அருட்பணியாளர்கள், துறவிகள் மற்றும் கத்தோலிக்க சமூகத்திற்கு திருத்தந்தை அவர்களின் அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். கடினமான சூழ்நிலைகளிலும் அவர்கள் ஆற்றி வரும் நம்பிக்கையூட்டும் மேய்ப்பு பணி, கல்வி மற்றும் தொண்டு சேவைகளுக்காகவும் பிற கிறிஸ்தவ சமூகங்களுடன் தோழமையையும் உரையாடலையும் வளர்க்க அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்காகவும் பேராயர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் புனிதத்திற்கான அழைப்பை பற்றி எடுத்துக்காட்டிய பேராயர் பால் அவர்கள், கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்வின் மூலம் நற்செய்தியை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறார்கள் என்றும், தோழமையும் ஒற்றுமையும் எங்கு ஆட்சி செய்கிறதோ அங்கு சான்று வாழ்வு நம்பகமானதாகவும் பயனுள்ளதாகவும் மாறுகிறது என்றும் வலியுறுத்தினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஆகஸ்ட் 29 புனித திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுதல். தாய் திருச்சபை திருமுழுக்கு யோவான் தலைவெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டதினை நினைவு கூறுகின்றது. குழந்தை பேறு இல்லாமல் மனத்துயரோடு வாழ்ந்த எலிசபெத் செக்கரியா பெற்றோருக்கு கிமு 6 பிறந்தார் திருமுழுக்கு யோவான். புதிய எலியா என்று முன்குறிக்கப்பட்ட இவர் தன் உடையாலும் மற்றும் பாலைவனத்தில் வாழ்ந்ததாலும் எலியாவை நினைவுபடுத்துபவராக விளங்கினார். தன் சீடர்களிடம் நோன்பிருந்து ஜெபிக்குமாறு கூறிய இவர் மக்களிடம் பாவங்களை அறிக்கையிடவும் திருமுழுக்கு பெறவும் அழைப்பு விடுத்தார். நீதியினை கடைபிடிக்காமல் அபிரகாமின் பிள்ளைகளாக இருப்பதில் எவ்வித பயனும் இல்லை என்பதனை போதித்த திருமுழுக்கு யோவான் வரி தண்டுவோர், படைவீரர் மற்றும் மரிநூல் அறிஞர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டினார். அதிகார வர்க்கத்தினரை விரியன் பாம்பு குட்டிகளே என்றும் ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று நற்கனி தரா மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்றும் மக்களிடம் கடுமையாக எச்சரித்தார். ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக மக்களை தயார் செய்து ஆண்டவர் இயேசுவுக்கு திருமுழுக்களித்த யோவான் அரசன் ஏரோதுவின் மனைவியான ஏரோதியாளின் சூழ்ச்சியினால் தலை வெட்டப்பட்டு விண்ணகம் சென்றார். ஆண்டவரின் வருகையினை இவ்வுலகிற்கு அறிவித்து நல்வழியினை தேர்ந்து கொண்டு வாழ்வதற்கு அறிவுறுத்திய திருமுழுக்கு யோவானை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டு கொலையுண்டதினை நினைவு கூறும் நாம் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.

கிறிஸ்தவ வாழ்வின் எளிமையையும் ஆன்மீக ஆழத்தையும் இறை வல்லமையையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு உன்னதமான ஜெபம் உண்டென்றால் அது ஜெபமாலை ஜெபம்தான். இது எளியவர்களின் ஆன்மீக ஆயுதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஜெபத்தின் நாயகியாகவும் கருணையின் ஊற்றாகவும் கத்தோலிக்க திருச்சபையினால் போற்றப்படுபவரே ஜெபமாலை அன்னை. மிகவும் சிக்கலான சூழல்களிலும் வாழ்வின் போராட்டங்களிலும் அமைதியையும் வெற்றியையும் தேடித்தரும் ஒரு பாலமாக இந்த ஜெபமாலை அன்னை நமக்கு திகழ்கிறார். ஜெபமாலையின் அடிப்படை என்பது கர்த்தர் கற்பித்த ஜெபம் மற்றும் மங்கள வார்த்தை ஜெபம் ஆகிய இரண்டு எளிய ஜெபங்களை உள்ளடக்கியது. இவை விசுவாசிகளின் முதல் நம்பிக்கை முயற்சிகளாக திருச்சபையில் காலம் காலமாக நிலை பெற்றுள்ளன. இந்த ஜெபமாலை வழங்கப்பட்ட வரலாற்று பின்னணியை திரும்பி பார்த்தால் கிபி 1214 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் தூலூஸ் நகருக்கு அருகில் உள்ள ஒரு காட்டில் நிகழ்ந்த அற்புதத்தை நாம் அறியலாம். அக்காலத்தில் புனித டோம்னிக் என்பவர் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் தவறான கருத்துக்களை திருத்துவதற்கும் இடைவிடாது உழைத்தார். தனது முயற்சிக்கு ஒரு பெரும் பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த காட்டில் 3 பகல் மற்றும் 3 இரவுகள் கண்ணீரோடு ஜெபித்து கடும் தவம் மேற்கொண்டார். தனது உடல் புண்ணாகும் அளவிற்கு தவம் இருந்த அவர் இறுதியில் மயக்க நிலையில் விழுந்தபோதுதான் விண்ணுலக அரசியான அன்னை மரியாள் அவருக்கு காட்சியளித்தார். 3 வானதூதர்களுடன் காட்சியளித்த அன்னை மரியாள், உன் போராட்டத்தில் உனக்கு வெற்றியையும் மனமாற்றத்தையும் பெற்றுத்தரும் வலிமையான ஆயுதம் மங்கள வார்த்தை ஜெபம்தான். இதையே ஒரு ஜெபமாலையாக நீ மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று புனித டோம்னிக்கிடம் கூறினார். இதுவே ஜெபமாலை அன்னை மரியாளின் கரங்களால் திருச்சபைக்கு வழங்கப்பட்ட ஒரு புனிதமான தருணமாகும். அன்று முதல் இன்று வரை பல கோடி மக்களின் வாழ்வில் கஷ்டங்களை நீக்கி அமைதியை கொண்டு வரும் ஒரு அருள் சாதனமாக இந்த ஜெபமாலை இருந்து வருகிறது. புனித டோம்னிக் அன்னையிடமிருந்து ஜெபமாலையை பெற்றுக்கொண்ட பிறகு அதனை ஒரு மாபெரும் ஆன்மீக ஆயுதமாக கையில் ஏந்தி தூலூஸ் பட்டணத்திற்கு சென்றார். அவர் அங்கே பிரசங்கிக்க தொடங்கிய போது யாரும் எதிர்பாராத விதமாக பயங்கரமான புயல் வீசியது. பூமி அதிர்ந்து இடியும் மின்னலும் வானை பிளந்தன. கதிரவனின் ஒளியும் மங்கியதால் மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்தனர். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றங்கள் மக்கள் தங்கள் தவறான வழிகளை விட்டுவிட்டு உண்மையான இறைப்பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாகவும் அடையாளமாகவும் அமைந்தது. அந்த பரபரப்பான சூழலில் அங்கிருந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னையின் திருப்பிடம் ஒரு பெரும் அதிசயத்தை நிகழ்த்தியது. அனைவரது கண்களுக்கு முன்னாலேயே அந்த திருப்பிடம் மும்முறை தனது கரங்களை வான்நோக்கி விரித்தது. அன்னையின் இந்த செயல் ஜெபமாலை பக்தி என்பது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதையும் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்தியது. திருச்சபை மரபின்படி உண்மையுடனும் பக்தியுடனும் ஜெபமாலை ஜெபிப்பவர்களுக்கு அன்னை மரியாள் சில உன்னதமான வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். அதன்படி இந்த ஜெபத்தை சொல்லும் விசுவாசிகள் எக்காலத்திலும் தீய சக்திகளால் வீழ்த்தப்பட மாட்டார்கள். அவர்கள் அகால மரணத்திற்கு ஆளாகாமல் எப்போதும் இறை அருளின் அரவணைப்பிலேயே வாழ்வார்கள். குறிப்பாக ஒருவரது இறுதி மூச்சு பிரியும் நேரத்தில் அன்னை அவர்களுக்கு துணையாக இருந்து விண்ணக மகிழ்ச்சியில் பங்கு பெறச் செய்வார் என்பது நம்பிக்கையாக உள்ளது.

கோர்வையல்ல, விசுவாசிகளின் ஆன்மீக பொக்கிஷம். ஜெபமாலை என்பது ஒரு தியான ஜெபம். இதில் இயேசுவின் வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளான மகிழ்ச்சி, துன்பம், மகிமை மற்றும் ஒளிநிறை மறை உண்மைகளை நாம் தியானிக்கின்றோம். இது வெறும் உதடுகளால் சொல்லப்படும் ஜெபம் அல்ல, மாறாக நம் இதயத்தால் உணரப்படும் ஒரு பயணம். அதனால்தான் கத்தோலிக்க திருச்சபை ஜெபமாலையை விசுவாசிகளின் ஆன்மீக கவசம் என்று அழைக்கிறது. குடும்பங்களுக்குள் சமாதானத்தை நிலைநாட்ட இதுவே மிக சிறந்த வழியாகும். சென்னையின் ஆன்மீக வரலாற்றில் ஜெபமாலை அன்னைக்கு ஒரு தனியிடம் உண்டு. குறிப்பாக சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஜெபமாலை அன்னை தேவாலயம் இதற்கு ஒரு வரலாற்று சாட்சியாகும். 18 மற்றும் 19 நூற்றாண்டுகளில் போர்த்துகீசியர்கள் மற்றும் பிரெஞ்சு மறைப்பணியாளர்களால் இந்த பக்தி சென்னையில் மிக ஆழமாக வேரூன்றியது. இன்றும் இந்த தேவாலயம் சென்னை நகரின் ஒரு முக்கிய ஆன்மீக மையமாக திகழ்கிறது. இந்த தேவாலயம் உருவானதற்கு மக்களின் நேரடி அனுபவங்களே அடித்தளமாக அமைந்தன. நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடைந்தது மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அன்னை அற்புதம் செய்தது போன்ற எண்ணற்ற நன்மைகளை மக்கள் பெற்றனர். ஒரு ஆலயம் என்பது வெறும் கற்களால் கட்டப்பட்டது மட்டுமல்ல, மக்களின் நம்பிக்கையாலும் நன்றியாலும் கட்டப்பட்டது என்பதற்கு இந்த ஆலயம் ஒரு சிறந்த உதாரணம். ஜெபமாலை ஜெபித்ததின் மூலம் தங்கள் வாழ்வு தலைகீழாக மாறிய அனுபவங்கள். ஜெபமாலை என்பது வெறும் சொற்களின் அடுக்கு அல்ல, அது ஒரு குடும்பத்தை ஒன்றிணைக்கும் ஒரு மிக சிறந்த கருவி. ஒன்றாக ஜெபிக்கும் குடும்பம் ஒன்றாகவே நிலைத்திருக்கும் என்ற வாக்கிற்கு இணங்க மாலையில் குடும்பமாக அமர்ந்து சொல்லும் ஜெபமாலை உறவுகளுக்குள் இருக்கும் கசப்புகளை நீக்கி அன்பை பலப்படுத்துகிறது. இன்றைய இயந்திரத்தனமான வாழ்வில் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் இந்த ஜெப நேரமே ஒரு பாலமாக அமைகிறது. மேலும் அன்னை மரியாள் இந்த ஜெபமாலையை நமக்கு வழங்கியது நாம் வாழ்வின் சவால்களைக் கண்டு அஞ்சுவதற்காக அல்ல, மாறாக அவற்றை சரியான மனப்பக்குவத்தோடு எதிர்கொள்வதற்காகவே. ஒவ்வொரு ஜெபமாலை மணியும் நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான், நீ தனிமையில் இல்லை, உனக்காக பரிந்து பேச ஒரு தாய் இருக்கிறாள். எனவே இக்கட்டான நேரங்களில் நம் கவலைகளை எண்ணி புலம்புவதை விட அந்த நேரத்தை ஜெபமாக மாற்றும் போது நம் உள்ளத்தின் ஒரு தெய்வீக அமைதி பிறப்பதை நாம் உணர முடியும். ஜெபமாலை அன்னை நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஒரு பெரும் புகலிடமாகவும் சோர்வுற்றவர்களுக்கு புதிய தெம்பூட்டும் ஊற்றாகவும் விளங்குகிறார். நம் வாழ்வின் சிக்கல்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அமைதியான ஜெபத்தின் மூலம் அவற்றிற்கு தீர்வு காண முடியும் என்பதை அன்னை நமக்கு உணர்த்துகிறார். கையில் ஜெபமாலையோடும் இதயத்தில் உறுதியான நம்பிக்கையோடும் நாம் பயணிக்க தொடங்கினால் நம் வாழ்வின் போராட்டங்கள் அனைத்தும் வெற்றிகளாக மாறும்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அன்பின் மகிழ்ச்சி என்ற திருத்தூது அறிவுரை மடலின் 10வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வரும் அக்டோபர் 14 அன்று இடம்பெறும் ஒரு சந்திப்பின் நிறைவில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்ற உள்ளார். நவீன உலகில் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை குறித்து 2 ஆண்டுகள் ஆயர்கள் மாமன்ற கூட்டத்தில் விவாதித்த பிறகு 2016 புனித யோசேப்பின் பெருவிழா நாளான மார்ச் 19 அன்று இந்த ஆவணம் வெளியிடப்பட்டது. இந்த திருத்தூது மடல் வெளியிடப்பட்டதன் 10வது ஆண்டு நிறைவையொட்டி அதன் போதனைகளை பிரதிபலிக்கவும் இன்றைய குடும்பங்களுக்கு நற்செய்தியை எவ்வாறு சிறப்பாக அறிவிப்பது என்பது குறித்து கலந்துரையாடவும் உலகம் முழுவதிலும் உள்ள ஆயர் பேரவைகளின் தலைவர்களை ரோம் நகருக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைத்துள்ளார். வரவிருக்கும் வாரங்களில் திருத்தந்தை அவர்கள் பல முக்கியமான திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்க உள்ளார். ரோம் நகருக்கு அருகிலுள்ள ஜனாசானோவில் அமைந்துள்ள நல்லாலோசனை மரியா திருத்தலத்தில் அவர் திருப்பலி நிறைவேற்றுவார். திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகு 2025 மே 10 அன்று அவர் ஏற்கனவே இத்திருத்தலத்திற்கு வருகை தந்திருந்தார். திருத்தந்தையாக பொறுப்பேற்பதற்கு முன்பு அவர் அங்கம் வகித்த அகுஸ்தீனியன் சபையின் பொறுப்பில் இப்பேராலயம் உள்ளது. பிறகு செப்டம்பர் 25 முதல் 28 வரை திருத்தந்தை பிரான்ஸ் நாட்டிற்கு தனது திருத்தூது பயணத்தை மேற்கொள்வார். அங்கு பாரிஸ், லூர்து மற்றும் மெட்ஸ் ஆகிய இடங்களில் திருவழிபாடுகளுக்கு தலைமை தாங்கும் திருத்தந்தை யுனெஸ்கோ தலைமையகத்திற்கும் செல்ல உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது. அக்டோபர் 8 அன்று பாப்பிரை பல்கலைக்கழகங்களின் கல்வியாண்டு தொடக்கத்தை முன்னிட்டு திருத்தந்தை திருப்பலி நிறைவேற்ற உள்ளார்.
2: இறை வேண்டலும் சமூக நீதிக்கான செயல்பாடும் 2.5 கலந்தவை என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஆகஸ்ட் 28 வெள்ளியன்று புனித வின்சென்ட் டி பவுல் சபையின் அமெரிக்க பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, அமெரிக்கா முழுவதும் தேவையிலுள்ள மக்களுக்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வரும் அச்சபையின் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கடவுள் தங்களுக்கு அளித்துள்ள வரங்களையும் திறமைகளையும் தாராளமாக பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர்கள் தங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு வலுவான சாட்சியம் அளிப்பதோடு இறையரசை கட்டி எழுப்புவதற்கும் பங்களிக்கிறார்கள் என்று திருத்தந்தை கூறினார். மிகவும் தேவையில் இருப்போருக்கு அவர்கள் ஆற்றும் சேவையை இயேசு கிறிஸ்துவின் வழிகாட்டுதலுடன் தொடர்ந்து மேற்கொள்ளும் வகையில் அவருடனான தங்களது உறவை மேலும் ஆழப்படுத்துமாறு திருத்தந்தை அவர்களை ஊக்குவித்தார். மேலும் இறைவேண்டலும் சமூக நீதியும் வெறும் ஒன்றுக்கொன்று துணையாக நிற்பவை மட்டுமல்ல, அவை உண்மையில் பிரிக்க முடியாதவை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இறைவேண்டலை நடைமுறை சேவையுடன் இணைத்த புனிதரின் முன்மாதிரியை பின்பற்றுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார்.
1: எண்ணிம தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டில் பொது நன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் மனித குலம் தன் சொந்த கண்டுபிடிப்புகளுக்கே இரையாகும் ஆபத்து உள்ளது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கவலை தெரிவித்தார். ஆகஸ்ட் 28 வெள்ளியன்று உலகளாவிய நிர்வாக அறிவியல் கழகத்தின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, மனித குலத்தின் நலம் ஒருபோதும் தனிப்பட்ட ஆதாயங்களுக்கு பலியாகிவிடக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். 1930 தொடங்கப்பட்டு சமூகத்தின் மாறிவரும் தேவைகளுக்கு பொது அதிகார அமைப்புகள் பதிலளிக்க உதவுவதற்காக பணியாற்றி வரும் இந்த அமைப்பில் திருப்பியிடமும் ஓர் உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: ரஷ்யாவில் உள்ள கத்தோலிக்க திருவையை அமைதி, உரையாடல் மற்றும் ஒற்றுமையின் சாட்சியாக விளங்குமாறு பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலரான பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் வலியுறுத்தினார். மாஸ்கோவிற்கு மேற்கொண்ட பயணத்தின் நிறைவில் இவ்வாறு கூறிய பேராயர் பால் அவர்கள், அங்குள்ள அருட்பணியாளர்கள், துறவிகள் மற்றும் கத்தோலிக்க சமூகத்திற்கு திருத்தந்தை அவர்களின் அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். கடினமான சூழ்நிலைகளிலும் அவர்கள் ஆற்றி வரும் நம்பிக்கையூட்டும் மெய்ப்பு பணி, கல்வி மற்றும் தொண்டு சேவைகளுக்காகவும் பிற கிறிஸ்தவ சமூகங்களுடன் தோழமையையும் உரையாடலையும் வளர்க்க அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்காகவும் பேராயர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் புனிதத்திற்கான அழைப்பை பற்றி எடுத்துக்காட்டிய பேராயர் பால் அவர்கள், கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்வின் மூலம் நற்செய்தியை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறார்கள் என்றும், தோழமையும் ஒற்றுமையும் எங்கு ஆட்சி செய்கிறதோ அங்கு சான்று வாழ்வு நம்பகமானதாகவும் பயனுள்ளதாகவும் மாறுகிறது என்றும் வலியுறுத்தினார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.